0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமி, அவர் பால்விகாஸ் குரு ஜஸ்ட் டாட் அஸ் த காயத்ரி மந்த்ரா இன் த பால்விகாஸ் கிளாஸ். ஷி எக்ஸ்பிளைன் டு அஸ் தட் காயத்ரி இஸ் வேத மாதா. இட் இஸ் த மந்த்ரா விச் வாஸ் கிவன் பை த கிரேட் சேஜ் விஸ்வாமித்ரா, ஹூ வாஸ் ஆல்சோ இனிஷியலி ட்ரபிள் பை த ஷத்ரிபுஸ், த சிக்ஸ் எனிமீஸ். We have learned, Bhagavan, that Mother Gayatri consists of three deities, Gayatri, Savitri and Saraswati. The three represent purity of thought, word and deed. Trikarna Shuddhi, Gayatri Mata, is Shabda Brahman, all pervading.
1: So, Baba, here we are, the Sri Satya Sai Balvika students from the city of Mumbai, state of Maharashtra and Goa, with a musical dance ballet entitled Gayatri Vedamata. Bhagwan, this ballet glorifies the importance of the Gayatri Mantra in the Kali Yuga. Today, Swami, one man is torn by troubles and difficulties and wants to free himself from the shackles of ignorance. The Gayatri Mantra grants enlightenment and makes man radiant. You know, Swami, the Gayatri Mantra is addressed to the Sun God to remove darkness and grant us the divine light to illumine our minds. Jai Sai Ram.